சீஜா. பரம்புலாய் சப் ஜக் ஸ்ரீ ஃபாவி ஹோயி பால் ஸோ சப் சாத் நா தேவை கியா சலே திஸ் நால் குரு பிரசாதி.